பதகளை செய்தா, பதகளை செய்தா, ஓ குணவந்தா, ஓ குணவந்தா, குணகான மாடலே பதகளை செய்தா.